தாண்டி மோப்பரியோடும் நெய்லக்கென்னை பூங்கடே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களை சிற தூப்பிர சென்ன பசங்க.